0: ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷಿಂಗ್ ಟೆಕ್ನಿಕ್, ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನ ಒಂಜಿ ವಿಧಾನನೆ ಕೂಲಿ ಬೇಣಲೆ ಬರ್ಪು. ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ತನ ಅಲ್ಪ ಆಹಾರ ಕಣ ಉಂತಿರ ಸಾಧ್ಯ, ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ತನ ಆಹಾರ ಕಣ ಉಂತಿಜಿದಂಡ ಅಲ್ಪ ಬುರುಗುಕೇನ ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆದ ಅದಲ ಆ ಕೂಲಿ ಒಟ್ಟೆಪನ ಚಾನ್ಸ್ ಇಜ್ಜಿ, ಅದನ್ನ ನಿಜ್ಜಿ ಬಾಪುನಂಜಿನ ಸಾಧ್ಯತೆ ಇಜ್ಜಿ, ನೆತ್ತೇರು ಬರ್ಪುನಂಜಿನ ಸಾಧ್ಯತೆ ಇಜ್ಜಿ, ಅಂಚೆ ಆಯ್ದಿಂದ ಆ ರೀತಿಯ ರೋಗ ಬರೆಯಲ್ಲದಲ್ಲ ಸಾಧ್ಯ ಇಜ್ಜಿ.
1: ಕೆಲವರ ಬ್ರಷ್ ಮಲ್ತದ ಬ್ರಷ್ ನಾಯಿ ತುಚಿಲಕಾದ ಒಂದು ಈ ಒಂದು
0: ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಆಗ್ಲಿ ಬ್ರಷ್ ಮಲ್ಪುನೇಟ್ ಇಪ್ಪುಡು ತುಲೆ ಜನಕುಲು ಬುಕ್ಕೊಂಜಿ ಜನಕುಲೇ ದುರಭ್ಯಾಸ ಉಂಡು. ಕಾಂಡ ಲಕ್ಕೀರು ಲಕ್ಕಿ ಬೆಟ್ಟಿಗೆ ಪೇಸ್ಟ್ ಮತ್ತೆ ಬ್ರಷ್ ಒಂಜಿ ಆತದ ಪೇಸ್ಟ್ ಪಾಡಿಯರು ಒಂಜಿ ಗಂಟೆ ಆ ಬ್ರಷ್ ಬಾಯ್ಡು ಪಾಡಿಯರು ಆಗ್ಲು ಬೈದೊಳೆ ಪಾಡಿಯರು ದೆಕ್ಕಿಯರು ಪೇಪರ್ ಓದಿರು ಅಪ್ಪಗಾಯಿನ ಪೇಪರ್ ಓದಿನ ದೆಕ್ಕು ಜೇರು ಅಗ್ಗಿ ಬರೀನಿ ತಿರುಗುಬೇರು ವಾಕಿಂಗ್ ಬೈಲಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇರು ಅಪ್ಪಲ ಅಗ್ಗಿ ಓದಿ ಹೋಗ್ಬೇರು ಕೂಲಿ ದೆಕ್ಕು ಜೇರಕ್ಕೆ ನನ್ನ ಪಾತ್ರ ಇರ್ಬೇರು ಅಪ್ಪಗಳ ಅಗ್ಗಿಬೇರು ಕೆಲವು ಪುಂಜನಗಳ ಅಭ್ಯಾಸ ಉಂಟು ಅಯ್ಯ ಪಾಡು ಅಟ್ಟಿಲ್ಲ ಕೊನೆಬಹುದು ಅಡುಗೆ ಮಾಡ್ಬೋದು ನಾನೇ ವಂಡ ಐಟೇ ವಂಡ ಒಂಜಿ ಆ ವಸ್ತು ನಮ್ಮ ಒಂಜಿ ದುರ್ಗಂಧ ಇಪ್ಪುಡು ಇಡೀ ರಾತ್ರಿದ ಒಂಜಿ ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆಯ್ನ ಒಂಜಿ ರೋಗಾಣಿ ಪೌಪುರ ರಟ್ಟುಂಡು ನಮ್ಮ ಅಡುಗೆ ಮಾಡ್ಬೇಕಾಗ ರಟ್ಟುಂಡು ಪಾತ್ರನಾಗ ರಟ್ಟುಂಡು ಪೇಪರ್ ಓದ್ನಾಗ ಒಂಜಿ ಅಸಹ್ಯ ಅವು ಜನಪ್ರಿಯದಾನೆ ಕೆಲವೊಂದು ದುರಭ್ಯಾಸ ಉಂಟು ಪೂರ್ಣಗಳ ಎಡಂಡ ಪಾತ್ರೆ ಒಂದು ಅಂತಂಡು ಬುಕ್ ಆಯ್ನ ಬಾಯ್ದಿ ಒಂದು ಪಾತ್ರೆ ಉಂಟು ಈ ರೀತಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ಮಲ್ತನ ಅವು ಈ ಪಲ್ನೈಪೇ ನಾಯಿ ತುಚ್ಚಿಲಕ್ಕ ಅಂದ್ರೆ ತನ್ ಚಾಪುಚು ಒಂದು ನಾಯಿ ತುಚ್ಚಿನ ತಗಲೇ ತುಚ್ಚಿನ ಆಯ್ಕೆ ಅಕ್ಕಿನ ಅಗ್ಗಿ ಅಗ್ಗಿ ಅಗ್ಗಿದ್ದು ಅಯ್ನ ಪೂರ ಹಾಳು ಮಲ್ತು ಬಿಡ್ತು ಅವು ದುರಭ್ಯಾಸ ಐದು ನಿಮಿಷ ಪ್ರಶ್ನೆ ಮಲ್ತನಲ್ಲೇ ಬೇಸಿಂದ ಅಲ್ಪ ನನಗೆ ಕರೆಕ್ಟ್ ಉಂತಲೇ ಸರಿಯಾದ ರೀತಿ ಮಿತ್ ತಿರ್ತು ವರ್ಟಿಕಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಮಿತ್ ತಿರ್ತು ಬ್ರಷ್ ಮಾಡ್ಬೋದು ಹೊರಿಸಾಂಟಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಅಂತ ವರ್ಟಿಕಲ್ ಬ್ರಷಿಂಗ್ ಮಾಡ್ತದ ಸೈಡ್ಗೆ ಅಂಚಿ ಇಂಚಿ ಉಳಾಯ್ದ ಬುಡಕ್ಕೆ ನಾಲಗೆದ ಪೂರ ಸೈಡ್ ಐನು ಪತ್ತು ನಿಮಿಷ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಾ ಏನು ಬ್ರಷಿಂಗ್ ಟೆಕ್ನಿಕ್ ಬ್ರಷಿಂಗ್ ವಿಧಾನ ಮುಗಿಪುಣ ಅವತ್ತಂದೆ ಇಂಚಿನ ಒಂಜಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಂದ ಮಂಡೆ ಹೋಗಲ್ಲ ಬಾಯಿ ಇಡ್ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಂದು ಅಂಚಿ ಇಂಚಿ ಪೋಂಡ ಅರ್ಧ ಗಂಟೆ ಹತ್ತು ಒಂಜಿ ಗಂಟೆ ಬ್ರಷ್ ಮಾಡ್ತಾನಲ್ಲ ಬಾಯಿ ಕ್ಲೀನ್ ಆಗ್ಬೋದು ಅಂಚಾದಿಪ್ಪಣ ಆ ರೀತಿಯ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನೆಟ್ ಮಾತ್ರ ಆ ಬ್ರಷ್ ಹಾಳಾಗ್ತದೆ
1: ಬೊಕ್ಕಲ ಒಂಜಿ ಇಂಚಿನಾಗೈತೆ ನಮ್ಮ ಕೆಲವು ಜೋಕುಲ್ ರತು ಒಂದಲ್ಲ ತೆಟ್ಟು ಕೂಲಿ ಬರ್ಪಣ ಈ ತೆಟ್ಟು ಕೂಲ್ ತಡೆಪುಲು ಎಂಚ ಅದನ್ನ ಜೀಪ ತಿನ್ಪು ನಡೆದಾದ ಅದನ್ನ ಪರಿಣಾಮ ಉಂಟ
0: ಚೆಟ್ಟು ಕೂಲಿಗೆ ಸುಮಾರು ಜೋಕ್ಲೆಗೆ ಚೆಟ್ಟು ಕೂಲಿ ಅವಳು ಎದುರು ಜಾಸ್ತಿ ಬರ್ಪಣ ಹೆಚ್ಚಾದ ಉಂಡ ಬಾಟಲ್ ಫೀಡಿಂಗ್ ಅಂತ ಮನ್ಪೇರು ಎದೆ ಹಾಲು ಕುರ್ನೇದ ಬುಕ್ ಒಂದು ಸಮಯದ ಬುಕ್ ಅಲ್ಲ ಈ ಜೋಕ್ಲೇಗೆ ಅಕ್ಲೇ ಮನೆ ಪಂದ ಕುಳ್ಳೇರ ಬಾಟ್ಲ್ ಫೀಡಿಂಗ್ ಮಲ್ಪೇರೆ ಕೊಂಚ ಆತ ಸಕ್ಕರೆ ಮಾಡ್ಬೇಕು ಸ್ವೀಟ್ ಜೋಕ್ಲೇನ ಮನೆ ಪಂದ ಕುಳ್ಳೇರ ಬರೋದು ಆಯ್ನಾತ್ ಜೋಕ್ಲೇಗೆ ಏತ್ ಜಾಸ್ತಿ ಸಮಯ ಎದೆ ಎದೆ ಹಾಲು ಅಪ್ಪನೇ ಪೇರು ಕೊರ್ನೆಡ್ ಬಾಟ್ಲ್ ಫೀಡಿಂಗ್ ಆಯ್ನಾತ್ ಅವಾಯ್ಡ್ ಮಲ್ತನೆಡ್ ಒಂದು ವೇಳೆ ಕೊರ್ಡಲ್ಲ ಒಂತೆ ಕೊರತು ಕೊರ್ದು ಬಾಯಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತದೆ ಬಾಯಿ ಏನು ಅಂತ ಬಿಡೋಳು ಎಪ್ಪೆರ್ಲು ತಾನೇ ಹೋಗ್ಬೇರು ಉಂಡ ಬಾಯಿ ಪಾಡ್ದು ಬಿಡ್ಬೇರು ಬಾಯಿ ಜಿತೋಂದು ಅಯ್ನ ಬಾಯಿ ಪಾಡೋಂದು ಎಪ್ಪಳು ನಿದ್ರೆ ಇಡ್ಲ ಬಾಯಿ ಎಪ್ಪಳು ಅಪ್ಪ ಅದನ್ನೇ ಪುಂಡು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ವಿತ್ ಟೀತ್ ಈ ಶುಗರ್ ಚೀಪೆದ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇಪ್ಪನಾಗ ಅವು ಅಲ್ಪನೆ ಯಾನ್ ಎಕಡ್ ಪಲ್ನೆ ಕೊನೆ ಅವು ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಆದ ಈ ಕೂಲಿ ವೀಕ್ ಅವ್ಕೊಬ್ಬಳು ಸ್ವೀಟ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇತ್ತಂಡ ಅವು ಉಂದಾವ ಅಂಚಿನ ಬುಕ್ಕ ಈ ಜೋಕ್ಲೆಗೆ ಅವಳಿತ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಹೊರ ಇಲ್ಲಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಲ್ಲ ಶಾಲೆ ಇಡ ಮಕ್ಕಳ ಹುಟ್ಟು ಹಬ್ಬ ಅವು ಒಂದೊಂದು ಪಣ್ಣು ದಿನಕ್ಕೊಂದು ದಿನ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊರ್ಪಣ ಅಂಚಿನ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಒದ್ದಾದ ಜಾಸ್ತಿ ಜೋಕ್ಲೆಗೆ ಈ ಸ್ವೀಟ್ ತಿನ್ಪಣ ಅಭ್ಯಾಸ ಜಾಸ್ತಿ ಏನಿದ್ದಾದ ಅವು ಜಾಸ್ತಿ ತೊಂದರೆ ಹಾಕೋಣ ಆ ರೀತಿಯ ಒಂಜಿ ತೊಂದರೆ ಇದ್ದಾದ ಎಲ್ಲ ಜೋಕ್ಲೆಗೆ ಚೆಟ್ಟು ಕೂಲಿದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಬರ್ಕೊಂಡು ಚಿಟ್ಟು ಕುಲದ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ಜೋಕ್ಲೆ ಜಾಸ್ತಿ ಬುಕ್ಕಲಂಜಿ ಮಾಡ ಡೆಸಿಡಿಯಸ್ ಟೂತ್ ಹಾಲು ಹಲ್ಲು ಪರ್ಮನೆಂಟ್ ಟೀತ್ ದಾತ್ ಶಾಶ್ವತ ಕೂಲಿ ಉಂಡತ್ತೆ ಐತಾತದಲ್ಲ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅತ್ ಗಟ್ಟಿ ಅತ್ ಬೇಗ ಈ ಸ್ವೀಟ ಇಂಚಿನ ತಿಂದನ್ನ ಬೇಗ ಹಾನಿ ಆಗ್ಬೋದು ಆಂಡ ಐದು ಬುಕ್ ಅವು ಕೂದು ಬರ್ಪಣ ಕೂಲಿ ನಮ್ಮ ಆಯ್ನತ್ ಜಾಗ್ರತೆ ಆಗ್ಬೋದು ಏತ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ತಂಡ್ರೆ ಆತ ಬುಕ್ ಬರ್ಪಣ ಆ ಕೂಲಿ ಚೆಟ್ಟು ಕೂಲಿ ಆಂಡ್ಲ ಒಂದು ಯಾವ ದಿವಸ ನನಗೆ ತಾಳ್ದು ಬೋಕುಂಡು ತಾಳ್ದು ಬೋದು ಭತ್ತನ ಕೂಲಿ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ಬೋದು ಇನ್ನು ಇಂಚ ಜಾಗ್ರತೆ ಮಾಡ್ಬೋದು ಚೆಟ್ಟು ಕೂಲಿ ಆಮಂದಲೆಕ್ಕ ಏನೇನು ಪಲ್ನೆಗೇನೆ ಬಾಟ್ಲ್ ಫೀಲ್ಡಿಂಗ್ ಬುಕ್ಕ ಈ ಚಾಕ್ಲೇಟ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಅವಳ ಈ ಅಂಟು ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊರ್ಪಣ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ತಂಡ ಬಿಡ್ದು ಬಂಡ ಖಂಡಿತ ಅದಾವ ತೊಂದರೆ ಬರ್ಪಿಸು
1: ಈ ಬಾಲೆಲೆಗೆ ಮಿರೆಪೇರೆ ಅಪ್ಪೆ ಕೊರಡು ಕಂಪನಿ ಒಂದು ಕೆಬಿ ಪಾತ್ರ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಲ್ಲು ಅಯ್ನ ಪಾಲನೆ ಮನ್ಕೊಂದು ಎನ್ನೆಗ ಡಾಕ್ಟ್ರೆ ಬುಕ್ಕ ಎಂಜಿನ ಮನಗಿ ಕೂಲಿದ ಒಟ್ಟು ಆರೋಗ್ಯ ಕಾತು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದಿನನಿತ್ಯ ಅವ ಕೂಲಿ ಬ್ರಷ್ ಮಲ್ಪನ ಒಂದು ಸರಿಯಾದ ವಿಧಾನ ಬೋಡು ಪಂಡರು ಅಮಸರು ಕೂಲಿ ದೆಕ್ಕುನ ಕೆಲವರ ಮೌನ ಮಾತ್ರ ದೆಕ್ಕುನ ಬನ್ನಿ ಕೂಲಿ ದೆಕ್ಕು ಬೇತ ಎಂಚಿನ ಪನ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ನಮ್ಮ
0: ಒಂದು ಪೂರ ಪ್ರಿವೆನ್ಷನ್ ಆಯ್ನ ಜಾಗ್ರತೆ ಮಲ್ಪೋದು ಎಲ್ಲ ಜೋಕ್ಲೆಗ್ ಅಪ್ಪ ಮೆಂಚ ಜಾಗ್ರತೆ ಮಲ್ಪಡು ಮಂದ ಕೂಲಿ ಪುಟ್ಟಿಯರ ದುಂಬೆ ಆಯ್ನಾತ್ ಸತ್ವಯುತವಾಯಿನ ಆಹಾರ ಯಾನೆ ಕಡೆ ಎದೆ ಹಾಲು ದಯಗೂಡದ ಮಂಡ ಎದೆ ಹಾಲು ಒಂದು ಸಮತೋಲಿತ ಆಹಾರ ಐಟ್ ಮಾತಾ ರೀತಿದ ಒಂಜಿ ಅಂಶ ಕಬ್ಬಿಣದ ಅಂಶ ಆಗಲಿ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಒಂಜಿ ಯುಕ್ತ ಮಿನರಲ್ಸ್ ಹೂವು ಇಪ್ಪಡು ಸಮ ಪ್ರಮಾಣ ಉಂಡು அஞ்சு ஐன்ஸ் ஜாஸ்தி சேவிசாண்டா கூலிக்கு போட்டு அஞ்சின கால்சியம்ல அது எதேச்சே வத்திக்கும் நம்ம பாக்கி ஆர்டிஃபிஷியல் அது கொடுக்கணும் அதை இது ஜாஸ்தி திக்கணும் அவ்வத்தானே புக்கல கால்சியம் சப்ளிமெண்ட் திக்கும் கால்சியம் டேப்லெட் திக்கும் அவு எல்லையே பிரயாடே பண்ண கூலி பரியர் தும்பே பர்மனெண்ட் கூலி பரியர் தும்பே ஆயின் கொரண்டா அவு ஜாஸ்தி ஐக்கு ஒய்த்தோடு அப்சார்ப் ஆகும் கூலி பத்தி புக்க நம்ம கால்சியம் டேப்லெட் கொரண்டா அது பரிணாம ஆப்பிச்சு எலுக்கு புற ஒய்த்தோடு நம்ம காய்க்காரத எலுப்புற கட்டி ஆப்பின தந்த கூலிக்கு சரியான கால்சியம் திக்கோடுனா எல்லையே பிரயாடு ஆயின திச்ச சமப்பிரமாணத கால்சியம் யுக்தம் ஆஹார கொரண்டா அக்கல கூலி கட்டி ஆகும் ஆகும் டீகால்சிஃபிகேஷன் ஆப்பின பூரா கம்மி ஆகும் எனாமல் ஹைப்போப்ளேசியா அஞ்சின பூரா கிளவு ரோகலும் இல்லை பண்ண கால்சியம் கம்மியான கால்சியம் குறத்தேடு கூலி வீக் ஆகும் கூலிதா எனாமல் டொப்பி லக்குது ஒப்புற அஞ்சின கிளவு சீக்கிரம் உள்ளோம் நாத்து வீக் இப்போ நம்ம கால்சியம் ஏத்து ஜாஸ்தி திந்தா எல்லா பிரயாணம் நம்ம ஜாஸ்தி தின்னால் தொந்தரஜி நம்ம தேகம் ஏத்து கால்சியம் போட அதே ஒய்த்துண்டு அவதால் மெடிசின் அத்தாவு சப்ளிமெண்ட் இது கொத்தே கபினத அம்ச கால்சியம் அம்ச பூரா சப்ளிமெண்ட் நம்ம பூரகவாயினம் அவு நம்ம தேகம் ஏத்து போட அதே ஒய்த்துண்டு அஞ்ச அவு ஜாஸ்தி ஏத்து நம்ம தேத்தோண்ட ஆத்து நம்ம கூலி தந்த பக்தி ஐநாத்து ஸ்ட்ராங் ஆப்படு பொருளுத தந்த பக்தி இந்த நம்ம அஞ்சு மோனைகள லுக்கு வார்ப்படும் சரியாத ஆஹார திணியர்ல ஆப்படும் நம்ம ஸ்பீச் நம்ம பாத்திரனால சுத்த இருக்கும் டோட்டல் கூலி சரிஜின் பாய் சரிஜின் வக்தித்வனே வந்து குண்டிதம்
1: பாத்திர கூலி சுத்தா பாத்திரல சுத்த உப்பு தெரிந்து வரப்போம் டாக்டர் வக்கேரி கொஞ்சம் பிரச்சனை தாத வந்தாங்க நம்ம கூலி தாளந்து உப்பு நஞ்சினக்கு பிராயதக்கு கூலி தப்பி தாத விசேஷ கவனம் கரு
0: பிரயதக்கள் பண்ணா கம்ப்ளீட் கூலி போயினா
1: அஜ்போர் சொட்டு மித்து தக்கு கூலி தாளந்து உப்பினக்கு
0: சாமானிய அஜ்போர் சொட்டு புக்க அவு வயசு சமஸ்ய
1: கூலி இச்சிண்டல நிஜின்
0: இத்த கம்ப்ளீட் கூலி போதித்துண்டா கூலி நிஜின சாமான்யவாது சால்ட் வாட்டர் பண்ண உப்பு நீடு தெக்குண்ட யாவும் சரியாத மசாஜ் மந்தக்க தெக்குண்டா ஒரு பாயத நாலாயிடுத்து அக்ரான் கிளீனர் தெத்துந்தாண்டா யாவும் இக்க டங் கிளீனர் எட்டின வசூல திக்குண்டு அவத்தின ஹள்ளிடு நம்ம ஈ சொப்பு ஆ நாரடி கீர்ண்டால அவு போக்குண்டு ஆ நாரடி இப்போ திரவ நாலகி தாக்கண்டு அவு கலட்டு நம்ம அக்ரவுண்ட் அது கிளீன் அது போக்குண்டு ஐ ரீதி பிரசமல்பி புக்க அக்கல் சாரீரிக்கவாது சதுடாது உள்ளேரு அக்களுக்கு நல்ல கொஞ்சம் செட்டு மல்த்துண்டா அக்கல் அக்னஞ்சின சாமர்த்தி இத்துண்டா புக்க ரிஜ் பேரு கூலி போயின எதுக்கு ரிஜ் ஆ பாக கட்டி இத்துண்டா கம்ப்ளீட் டென்ச்சர் பூர்ண பிரமாணத கூலித செட்டு கொரியர் ஆப்பணும் அக்களி அவு ஏத்து பொருள் மல்பரி ஆப்பணும்டா தும்புத கூலிதல்ல கூனே அக்களுக்கு மல்த்துது 90% மொழி 100% யானை பண்ணிச்சு தயவண்டா நேச்சுரல் இஸ் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆண்டா சரியாத அபியாசம் அழுத்தது ஆ கூலித செட்டு கூறினா அக்கல முக்கத்தா அக்கல கொஞ்சம் 10 கம்மியாயிலேக்கு தோச்சு ஆ முகபாவம்
1: கொஞ்சம் மாஹிதி குரோடு டாக்டர் தனமனாக கிருத்தக கூலி இத்தனை வாரி தேடி தூவந்து போடையில்
0: கிருத்தக கூலி இத்தனாக்கள் ஐன ஈ சம்பூர்ண பூர்ண பிரமாண செட்டு ஃபுல் செட்டுனாண்டா அவு தீபம் தெப்பினா ఇడెడ్డకు కూలి చెప్పుడు ఫిక్స్ మల్పేరు లాపండి దెప్పం లేక అడేకి ఫిక్స్ మల్పన కూలి ఇస్తుందట నమ్మ సామాన్య ఏపల కూలి దెక్కువ అంచా అంచనే దెక్కుండా అంచా పూర్ణ ప్రమాద సెట్ ఉందండ ఐకు దానాలు పొడవండి ఆ కూలి సెట్ దెత్తుది అడేకి బ్రష్ క్లీన్ మల్తుంది దెక్కుది ఐకు ఐకు బేర్ది బెత్తరి వస్తువులు దిక్కుంది ఎప్పుడు సామాన్య నమ్మ సోపుడు దిక్కులే ఆయన పేస్టడు ఎప్పుడు సెట్ నేపల పేస్టడు దెక్కుంది సోపుడు దెక్కదు కొంచెం కరడి నీటి పాడుది అయిన దిక్కుండా ఒక నిజ్జిన ఉప్పుడు కూడా దెక్కదు దెక్కదు సరే ఇవాళ మౌత్ వాషన్ తిక్కుండు నిజ్జి సాల్ట్ వాటర్ ఉప్పులో మనపల్లి అతను మౌత్ వాషన్లో తిక్కుండు అంగడి ఆయన నీరు నీరు మర్దను கொஞ்சம் அர்த்த கிலோட்டர் நீருக்கு பாடு மிக்ஸ் மாதிரி ஐட்டில் பாய் முக்கில்த்துண்டா பாய் துர்வாசனையில் போகணும் ஃப்ரெஷ் ஆகும் நிஜிதா வந்து சரியாகும்
1: டாக்டர் இத்தாண்ட இ கூலித ஆரோக்கியம் எஞ்ச காத்து நொழி பண்பின விஷயத்தை பற்றி மஸ்து மாஹித்தின் கூறியார் இருக்கு சொல்லுங்கள்